0: உங்களுக்கு மூவ்மெண்ட் இல்ல, ஒன்லி ஸ்டாண்டிங்.
1: ஒத்தரண்டா கொடுக்கா ஒத்தரண்டா.
2: ஒன் எஃப்எம் தி ஹாட் எஃப்எம்.